0: சிமரன் உதரிய நானக தேசபலி
1: டூட்டி காண்டன் ஹார்கபால
0: சரஜியா பே பிரதால.